0: சூப்பர் மச்சி
1: தந்தாச்சே தந்தாச்சே, எங்க வீட்டு தங்கத்திலே உன் கையில தந்தாச்சே.
0: சூப்பர் மச்சி.

0: சூப்பர் மச்சி.
1: தங்காச்சே தங்காச்சே, எங்க வீட்டு தங்கத்திரையவும் கையில தந்தாச்சே.
0: சூப்பர் மச்சி.

0: மச்சி,
1: சூப்பர் மச்சி,
0: தங்காச்சி தங்காச்சி, எங்க வீட்டு தங்கச்சிலையும் கையில தந்தாச்சு,
1: சூப்பர் மச்சி.